தேர்நாடு மேல்நாடு பல்நாடு மல்லாடு கந்துடி வருத்தாம் தீடி தீடி கந்துடி வருத்தாம் தீடி தீடி கந்துடி வருத்தாம் தீடி தீடி கொண்ட பக்தர்கள் பந்தம் ஆடி ஆடி ஓக்காரு கீழ்கழுத்தில் சியாசி டி சி டி வேறு கொண்ட பக்தர்கள் பந்தம் ஆடி ஆடி ஓக்காரு கீழ்கழுத்தில் சியாசி டி சி டி ஒட்டுக்கணி ஜாத்திரியா திடீர்